காலை 5:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. அடுத்ததாக அப்பா டாடா திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்

மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான். பிள்ளை பேச மறுத்தான். தானிவை

நேரம் காலை 5:49 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிஹரன் எம்எல்ஆர் கார்த்திகேயன் குரல்களில் வியாபாரி திரைப்படத்திலிருந்து

0: Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் காலை 6:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் தேனிசை. தேனிசையின் தொடக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்

0: நேயர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி தேனிசை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ புனித த்ரிபாடி. அத வார்த்தாஹ. பாரதம் அத்ய சர்ஜிகல பிரஹாரஸ்ய தசமீம் வார்ஷிகீம் ஆமானயதி. ஹ்யஹ விஸ்வஸ்ய சமக்ஷம் நரேந்திர மோடி பிரசாசன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு, எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சிறுகதை வழங்குபவர் சத்யம் சங்கரமஞ்சி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஜி மாதவன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீரசுவாமி பிள்ளை அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், செம்புல பெயல் நீர் போல சங்கத்தமிழில் உறவு முறைகளின் சிறப்பு குறித்த ஓர் உரையாடல், பங்கேற்பவர்கள் பி வளர்மதி, பி ஆர் கேத்தரின் ஆகியோர், சொல்லாத கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி, சத்துணவே சிறந்த வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து குறித்த கேள்விகளும் பதில்களும் வழங்குபவர் டி ஹர்ஷிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
3: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துலதான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
2: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நடப்போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
3: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
2: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
3: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: இருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: FM கோல்டில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் மாயாவி திரைப்படத்திற்காக SPB சரண் கல்பனா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரை இசை பாடல்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

91.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரை கானம். முதலில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் ஒலிப்பது சைக்கோ திரைப்படத்திலிருந்து.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: திரைக்கனத்தில் தொடர்ந்து சார்லி சாப்ளின் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டிப்பு, அனுராதா ஸ்ரீராம்.

0: மேக் இன் இந்தியா, இன்னோவேட் வித் இந்தியா, ஸ்கேல் ஃபார் தி வேர்ல்ட்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: திரைக்கணத்தில் தொடர்ந்து தி குரலில் ஒளிப்பது இறுதி சுற்று திரைப்பட பாடல்.

0: திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய பத்மநாப என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் சரசாங்கி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சமான ரஹிதே என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை சாரங்க தரங்கினி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:28:35. அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். சுகமான ரகங்களை கேட்கலாம் 11 மணி வரை. முதலில் சித்ரா குரலில் ஒலிப்பது இதயத்தை திருடாதே திரைப்பட பாடல்.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: சுகமான ராகங்களில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड।
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.

0: நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடலை.

0: 1.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல் ஒலிப்பது வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து.
1: சரிகிட தூம் சரிகிட தித் சரிகிட தித் சரிகிட

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா, இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
2: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
3: சுகமான ராகங்களின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் வேலைக்காரன், திரைப்படத்திலிருந்து மனோ குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இனி கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர், விஜய் அறிவு குரல்களில் ஜனநாயகன் திரைப்பட பாடலை.

0: பண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: என்னது யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
3: கவிதா நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன், நீ எப்ப வந்த?
2: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
3: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு
2: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
3: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
2: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
4: நேரம் 11:21. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து இதயம் முரளி திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர் மனோஜ்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
1: மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்.
0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். ஜி மாதவன் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இசமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சி வி வீரசுவாமி பிள்ளை அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இல்லைய பாரதம். செம்புல பெயல் நீர் போல சங்கத்தமிழில் உறவு முறைகளின் சிறப்பு குறித்த ஓர் உரையாடல். பங்கேற்பவர்கள் பி வளர்மதி, பி ஆர் கேத்தரின் ஆகியோர். தொடர்ந்து சொல்லாத கதைகள், சொல்பவர் எஸ் தர்ஷினி. நிறைவாக சத்துணவே சிறந்த வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து குறித்த கேள்விகளும் பதில்களும் வழங்குபவர் டி ஹர்ஷிதா. இவை அனைத்தும் 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विथ इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: திரிகோணத்தில் தொடர்ந்து AM ராஜா, P. சுஷீலா.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha hai. Isliye Make in India, Innovate with India, Scale for the world.
2: ஒன்றுமைக்காக செஃபம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:14.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் மெல்லிசையில் அடுத்து டி ஆர் பாப்பா இசையமைப்பில் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடலை பாடியவர் எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. भारत आज सर्जिकल स्ट्राइक की 10वीं वर्षगांठ मना रहा है। 28 और

0: எஃப்எம் கோல்ட் வழங்கும் இசை மலர்.
1: ஜி மாதவன் அவர்கள் பாடுவார். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நந்த பாலம் பஜரே பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனை, புஜங்கினி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

ஜி மாதவன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து மானமுலேதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, அமீர் கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீரசுவாமி பிள்ளை அவர்கள் கஞ்சிரா. இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பீமா படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியிருப்பது.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேரம் 2:43. ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், நாணயம் படத்திலிருந்து.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தின் அடுத்த பாடல் உத்தமபுத்திரன் படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியிருப்பது.

0: கட்டினால் சுயமகி கட்டுப்பாடு. பாரதிய சேனா.
1: நேயர்களே, இன்று இரவு 8:15 ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 7, 0442498735. தேநீர் நேரத்தில் தளபதி திரைப்படத்தில் மித்தாலி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. அரங்கிசை நிகழ்ச்சியில் முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீருசுவாமி பிள்ளை அவர்கள் கஞ்சீரா. முதலில் ஏறானாப்பை என தொடங்கும் தொடி ராகவர்ணம் ஆதி தாளம் கொத்தவாசல் வெங்கட ராமையர் இயற்றியது.

அடுத்து ஹிமகிரி தனையே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் சாகித்யம் சித்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீருசுவாமி பிள்ளை அவர்கள் கஞ்சீரா. தொடர்ந்து எந்துக்கு பெத்தல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீர்

0: खिलाड़ियों ने बेहतरीन प्रदर्शन किया। भारत ने आज अपने खाते में 3 और पदक जोड़े हैं। भारत की पुरुष क्रिकेट टीम भी सेमीफाइनल में पहुंच गई है। निशानेबाजी में ईशा सिंह ने महिलाओं की 25 मीटर पिस्तौल स्पर्धा में रजत पदक जीता। विद्या रामराज ने महिलाओं की 400 मीटर बाधा दौड़ में कांस्य पदक जीतने के साथ एक नया रिकॉर्ड भी बनाया है। पदक तालिका में भारत 4 स्वर्ण, 18 रजत और 19 कांस्य सहित कुल 41 पदक के साथ 12वें स्थान पर है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM Gold.
2: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became 4, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
3: Bharat global businesses ke liye नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड।
4: நேயர்களே, இன்று 8:15 FM கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became 4, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
3: Bharat global businesses ke liye नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड।
1: இந்த அலைவரிசையில் இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் செம்புல பெயல் நீர் போல சங்கத்தமிழில் உறவு முறைகளின் சிறப்பு குறித்த ஒரு உரையாடல். பங்கேற்பவர்கள் பி வளர்மதி, பி ஆர் கேத்ரின் ஆகியோர். சொல்லாத கதைகள் எஸ் தர்ஷினி வழங்கும் உரை. சத்துணவே சிறந்த வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து குறித்த கேள்விகளும் பதில்களும் வழங்குபவர் டி ஹர்ஷிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 மற்றும் ஒரு எண் 0442949873555. தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். இரவு 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைக்காணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முன்னதாக, பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் அதிகாலை 5:54 மணி வரை தரைவழி ஒலிபரப்பு இராது. இந்நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே கேட்கலாம். இனி நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இணையராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனஸ் ஹுசேன் கான் அவர்களின் பாட்டு இடம்பெறும், அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், பள்ளிக்குளம் பே ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனி இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவீர செய்தி தொகுப்பு, 8:30 திரை காணும், 9:00 வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மலைப்புத்தோட்ட தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை காணும், 12:40 மில்லிசை, 1:10 இசை மலர், ரித்து ராஜேந்திரன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள்

நேர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-298-6007 மற்றும் ஒரு எண் 044-249-7355. பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நேர்களினை கேட்கலாம்.

0: அனைத்திந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் வளர்மதி, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையிலிருந்து.
1: அனைத்திந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கேத்ரின், சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையிலிருந்து. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்ன தலைப்பு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செந்தமிழின் செம்புல பெயர் நீர் போல. அப்படின்னா, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா நீரையும் தண்ணீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதுபோல் நம்ம சங்ககால மக்களையும் சங்க இலக்கியங்களையும் நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது. அதை தான் அவங்களோட உறவு நிலையும் அன்பால் அவங்க எப்படி இணைஞ்சிருந்தாங்க அப்படின்றதையும் நானும் வளர்மதியும் இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி சங்க இலக்கியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம தமிழ் படிக்கிறோம். ஆனால் தமிழ் படிக்கிறோம், என்ன படிக்கிறோன்னு கேட்டால் என்ன படிக்கிறோம்? நம்மளோட வாழ்வியலை படிக்கிறோம், நம்ம பண்பாடை படிக்கிறோம், நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்று தந்த அந்த கலாச்சாரத்தை படிக்கிறோம். இந்த சங்க இலக்கியம் வந்து செந்தமிழ் இலக்கியம்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் வந்து செந்தமிழோட செவ்வியல் இலக்கியம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1000 பண்பாட்டு களஞ்சியங்களை தன்னுள்ள கொண்ட ஒரு தன்னிகரற்ற இலக்கியம் தான் நம்மளோட சங்க இலக்கியம். அழகு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐவகை நிலம் காட்டிடு 500 பண்பாடு காட்டிடும் 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் போற்றும் கலித்தொகை உறவுகளோட உன்னதத்தை உலகுக்கு உணர்த்திய உன்னத இலக்கியங்கள் தான் நம்மளோட சங்க இலக்கியங்கள்.
0: ஆமாம் கேத்ரின், நீ சொல்கிறது சரிதான். நம்ம செய்கிற செயல் வந்து எப்படி தெரியுமா இருக்கே, கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு படிப்பை வந்து இந்த காலத்தில் அவ்வளவு இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஷன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்காமல் கற்கண்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம தமிழ் இலக்கியத்தை, மக்களுடைய வாழ்வியலை வந்து எப்படியெல்லாம் நம்ம இப்போ சாதாரணமாக கடந்து செல்கிற ஒரு விஷயங்களை அப்போது ஒரு புலவன், ஒரு கவிஞன் எப்படி பார்த்துருக்கிறான், அதை எப்படி அவன் கற்பனையில் ஒரு கவிதையாக தீட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கும். நீ சொன்ன பட்டியலிட்ட அத்தனை இலக்கியங்கள்லேயும் அவ்வளோ அழகழகான பாடல்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது பாடல்கள்லாம் படிச்சிருக்கியா?
1: நான் சொன்னல உறவுகளோட உன்னதத்தை பாதுகாக்கிற மாதிரி, அதுக்கு தான் முதல் நூல் அப்படி சொல்கிற புறநானூர்லேயே அது கனியன் பூங்குன்றனார் அப்படின்ற புலவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு பாடலை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். சங்க இலக்கியம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அதையே பின்தொட்டு வந்த இந்த கால 20 நூற்றாண்டுலேயும் பாவேந்தர் என்ன சொல்கிறாரு, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்ன கூவு அப்படின்னு சொல்கிறாரு. விசால பார்வையால் மக்களை விழுங்கி மானிட சமுத்திரம் நான் என்ன கூவும் வலிமை வந்து இந்த உறவு நிலைக்கு தான் இருக்குது அப்படின்றத சங்ககாலம் தொட்டு வந்த புலவர்களும் கவிஞர்களும் 20 வரைக்கும் நம்ம இப்போ கொண்டு வந்து பேசுகிறோம்.
0: ஆ, நீ இந்த உறவு நிலை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. இது என்ன பாட்டு தெரியுமா? இந்த குறுந்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, 8 ஒரு நூல் தான் இந்த குறுந்தொகை. அந்த குறுந்தொகையில் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின்னு சொல்கிறோம், அப்போல்லாம் தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க. அப்போ தலைவி என்ன பண்ணுறா, அவள் தோழிக்கிட்ட சொல்கிறா, இப்போ வந்து உனக்கு உன் தலைவனை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், என் கையை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து இப்படி இந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். அப்போ தலைவி எப்படி சொல்லியிருக்கா தெரியுமா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர் நஞ்சு நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதாவது என்ன தெரியுமா, நம்ம உயர்ந்தது பெரியது அப்படின்னு சொல்லுவோம்லா, இந்த நிலம் எவ்வளவு பெருசு அந்தளவுக்கு அவன் மீது கொண்ட காதல் பெருசான், இந்த வானம் எவ்வளவு உயர்ந்தது அந்தளவுக்கு அந்த விருப்பம் பெருசான்,

0: எதிரிலேயே இருக்குது கடல். அந்த கடல் எவ்வளவு ஆழம், அந்த அளவுக்கு அவன் மீது கொண்ட விருப்பம் பெருசா. இப்படி இதையெல்லாம் சொல்லி நம்ம குறிஞ்சி மலர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும்னு சொல்லுவோம். அது எது, அதோடைய அரிய தன்மையை காட்டுது. அந்த மாதிரி அரிதினும் மாதிரிதான் அவனுடைய காதல் இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த கருமையான கோடு மலைச்சாரல்ல இருக்கிற குறிஞ்சி பூக்களை பறிச்சு கொண்டு வந்து தலைவன் கொடுக்கறானா. அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் தலைவனுக்கும் தலைவிக்கும் இருந்தது அந்த பாடல் அவ்வளவு அழகா பதிவு செய்யுது.
1: இந்த மாதிரி தலைவி வந்து தலைவன் மேல காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ன தெரியுமா சொல்றா, ஒருவேளை தலைவன் வந்து பொருளீட்ட நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ற தலைவி வந்து தலைவிக்கு தலைவன் வந்து ஆறுதல் படுத்துறதா ஒரு பாட்டு சொல்றான். அந்த பாட்டு தெரியுமா, திரை இசை பாடல்ல மிகவும் ஃபேமஸான பாடல்னு சொல்லலாம்.
0: யாயும்
1: யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தாயும் என்னோட தாயும் உறவினரும் கிடையாது, யாருன்னு தெரியாது. என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் உறவினரானும் தெரியாது, யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நீயோ நானோ இதுவரைக்கும் முன்னாடி பார்த்துருந்தோமா இல்லைன்னு கூட தெரியாது, பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கிட்ட வினா எழுப்பிட்டு எப்படி இருக்கோன்னு ஒப்புமை காட்டலாம் தெரியுமா. இப்போ மழை டைம், ஒரு செம்மண்ணில் செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா எப்படி செம்மண்ணையும் தண்ணியையும் பிரிக்க முடியாதோ, அதுபோல செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. அப்போ அந்த தண்ணீரோட தன்மை போல நம்மளோட உள்ளம் இருக்கு அப்படின்ட்டு அந்த காதலோட அழகை இந்த மாதிரி ஒரு ஊமை காட்டி விளக்குறது நம்மளோட சங்க இலக்கிய தாண்டி வேற ஏதாவது இருக்க முடியுமா?
0: ஆஹா, அருமைதான் கேத்ரின். இப்படி அந்த புலவர்கள் அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலைனாலும் நம்ம இலக்கியத்தில் என்ன பண்ணுறோம், அந்த புலவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க பயன்படுத்தின பாடலில் இருக்கிற அடிகள், சிறப்பான அடிகளை வச்சு அவங்களுக்கு நம்ம பெயர் சூட்டியிருக்கிறோம். அப்படிதான் இந்த பாடலை எழுதினவர் வந்து செம்புல பெயல் நீரார் அப்படின்னு நம்ம பெயரிட்டு அழைக்கிறோம். இதன் மூலமா நம்ம இலக்கியத்துல அதை ஒரு பாடலை பாடக்கூடிய ஒரு புலவனுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியையும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சங்க இலக்கியத்திலே சொல்லி இருக்கிறாங்க.
1: அது மட்டும் இல்லாம தலைவன் வந்து தலைவி மீது என்ன மாதிரி ஒரு அன்பு கொண்டு இருந்தான்னா, தலைவிக்கு ஈடு இகர் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டு கிட்ட போயிட்டு அவனோட கேள்வியை கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியது கேழிய நட்பின் மயிலிய செரியை டறிவை கூந்தலின் நரியரவு முளவோ நீயறியும் பூவே. வண்டே, நீ இத்தனை பூவை பார்த்துருப்ப, எத்தனை பூவில் போயிட்டு நீ தேன் எடுத்திருப்ப, அதோட மனத்தை பார்த்துருப்ப. ஆனால் மெல்லிய உடலையும் கூர்மையான பற்களையும் கொண்ட என்னோட தலைவி, அவளோட தலைமுடியில் வர மனம் வேற எந்த பூக்களையிலாச்சும் உண்டா அப்படின்ட்டு வண்டையே கேள்வி கேட்குறானா. அவன் என்ன மாதிரி ஒரு காதலில் இருந்திருப்பான் பாரு தலைவன் தலைவி மேலே.
0: ஆஹா, அருமைதான். வண்டு அத்தனை மலர்களை சென்றிருக்கலாம், ஆனா தலைவன் தலைவிய மட்டும்தான் சென்றிருக்கிறான். இதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம்தான் கேத்ரின். இதே போல ஒரு தலைவன் வந்து தலைவிய விரும்பிட்டான், ஆனா விரும்பினதுக்கு அடுத்த நிலை திருமணம். அப்ப திருமணம் செய்யணும்னா சில தடைகளும் இருக்கதான் செய்யும். அப்படி அப்ப அந்த தடைகளை தாண்டனா ரெண்டு பேரும் உறுதியா இருக்கணும். அப்படி ஒரு பாடல் தான் இது. அமிழ்து போதி சென்னா அஞ்ச நிவந்த வார்நிலங்கு வையையுற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே, பெற்றாங்கு அறிகதில் அம்மை இவ்வூரே, மருகில் நல்லோல் கணவன் இவன் என பல்லோர் கூற யாம் நானகம் சிறிதே. இது வந்து தொல்கபிலர்னு ஒருத்தர் எழுதின பாட்டு. இதில் தலைவன் வந்து என்ன சொல்ல வரானா, தலைவியை பற்றி முதல்ல வர்ணிக்கிறான். அவளோட நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு அமிழ்தம் மாதிரி இருக்கிறான், அமிழ்தம் பொதிந்த நாக்கு. அவளுடைய பற்கள்லாம் அப்படியே வரிசையா ஒளிரும் தன்மையுடைய கூர்மையான பற்களாம். அதுவே எப்படி இருக்கும், அந்த நாக்கையே அஞ்ச வைக்கிற மாதிரி இருக்கிற அந்த பற்கள். அப்படிப்பட்ட தலைவி வந்து அவளுடைய வாயை திறந்து மெல்லியதா சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வாளாம். அப்படிப்பட்டவளை நான் வந்து உறுதியா கொள்வேன், அவளை நான் திருமணம் செஞ்சுக்குவேன். அந்த காலத்துல பிடித்த பெண்ணை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா மடல் ஏறுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த பனை இருக்கு இல்லையா, பனைமரத்தில் இருக்க கருக்கு, அதன் மூலமா ஒரு குதிரை மாதிரி செஞ்சு எருக்கும்பு மாலையை தலையில போட்டுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு நான் வந்து இந்த பெண்ணை தான் விரும்புறேன்னு வரைஞ்சி அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பனங்கருக்க ஒரு குதிரை மாதிரி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க வளம் வருவாங்களாம். இதன் மூலமா ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த மகன், இந்த தலைவன் வந்து இந்த தலைவியை வந்து விரும்புறான் அப்படின்னு சொல்லி. அப்புறமா

0: ஊராரே வந்து அந்த தலைவியை வந்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அப்படி நான் வந்து உன்னை பெறுவதற்காக நான் உறுதியாக மடலே ஏறுவேன், அப்படி நம்ம இதெல்லாம் ஊரெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம்லாம் செஞ்சதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துப்பேன் இல்லையா, நான் உன்னை பார்த்துக்கிறத ஊரார்லாம் பார்த்துட்டு நல்லோல் கணவன் இவன்னெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ அதை கண்டு நான் வெக்கப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான்.
1: என்ன தைரியமாக சொல்லி ஊராருக்கு அறிவிச்சு முறைப்படி அந்த பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கான். இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் வளர் நான்.
0: ஆமாம் ஆமாம்,
1: இந்த மாதிரி வந்து தலைவியும் தலைவனும் ரொம்ப காதல் கொள்கிறாங்க, உள்ளத்தாலையும் எண்ணத்தாலையும் ரெண்டு பேர் இணைஞ்சு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தலைவன் வந்து பொருளிட்டா தலைய விட்டுட்டு போகிறான். அப்போ ஒரு ஊமை சொல்கிறா தலைவி, தலைவன் அவன் இருக்கிறப்போ நான் எப்படி இருக்கேன், அவன் இல்லாதப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத ஒரு பாடலில் இவ்வளோ அழகாக ஊமிச்சு சொல்கிறாங்கன்னா அது நம்மளோட தமிழ் இலக்கியம்தான். அந்த பாடல் என்னென்னா, காதலர் உழையர் ஆக பெரிது உவந்து சாருக்குள் ஊரின் புகழ்வேன் மன்ற அத்த தண்ணிய அம்குடி சீரூர் மக்கள் போகிய அணில் ஆடு முன்றில் புலம்பில் போல புல்லென்று அலப்பெண் தோழி அவர் அகன்றன் யான்றே. அப்படின்னா அந்த தலைவன் பொருளிட்ட போயிட்டானா, அவன் அவன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவளோட பொலிவே போயிடுச்சு, இவள் உடலும் மெலிஞ்சு போயிடுச்சு அவனோட ஏக்கத்தால். அப்போ வந்து அவளோட தலைவி வந்து தன்னோட நிலையை தோழிக்கு எப்படி தெரியுமா விளக்குறா, தலைவன் என்னோடு இருக்கிறப்போ நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, இந்த திருவிழா நடக்கும்போது ஒரு பேரூர் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் அழகாக இருக்குமோ அதுபோல் என் தலைவன் என் கூட இருக்கிறப்போ நான் அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன். அதே சமயம் அந்த தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப நான் எப்படி தெரியுமா இருப்பேன், வறண்ட பாலை நில பாதையில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பஞ்சம் காரணமாக மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஆளே நடமாட்டமே இல்லாத அந்த பாடஞ்ச வீட்டில் அந்த வீட்டோட முற்றத்தில் மனிதர்களுக்கு பயப்படாமல் அணில்கள் விளையாடி கொண்டிருக்கும் அந்த ஆள் அறவமற்ற அந்த முற்றம் எவ்வளவு தனிமையாகவும் பொலிவிழந்தும் காணப்படுமோ அதுபோல் என் தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகிற அந்த நாளில் நானும் தனிமையில் வாடி என் அழகெல்லாம் போய் கிடக்கிறேன், என் தலைவன் எப்போ வருவானோ அப்படின்ற பாட்டெலாம் தலைவி வந்து தலைவன் மீது அந்த அன்பு அவங்களோட பிரியாதன்மை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கே இன்ஸ்பைரா இல்லை. இந்த காலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் வளர்.
0: ஆமாம் ஆமாம், நல்ல பாடல் தான். இந்த பாடலில் ஒரு வரி கேட்கும் போது எனக்கு ஒரு புத்தகத்தோட பேர் நினைவுக்கு வந்துச்சு, அணிலாடு முன்றில். நம்ம நான் முத்துக்குமார் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு, ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம். அதையும் வாசிக்கணும் கேத்ரின், நம்ம
1: வாசிக்கணும்.
0: சங்க இலக்கியம் தொட்டு இந்த காலத்தில் இருக்கிற இலக்கியம் வரைக்கும் தமிழில் அவ்வளவு அருமையான படைப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதை ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும்.
1: மலர், நம்ம வந்து இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம், உறவு நிலைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதோட தலைவன் தலைவியோட காதல் நிலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டா எப்படி, அந்த காலத்தில் காதல் செஞ்ச பெண்கள் எவ்வளோ விழிப்பாகவும் தெளிவாகவும் காதல் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் இந்த காலத்துக்கும் இந்த நம்ம ஜென்ரேஷன் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறான்னா, காணல் வரி நெய்தல் திணை பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. யாரும் இல்லை தானே கல்வன் தானது போய் பின் யானவன் செய்கோ திணைத்தால் அண்ண சிரும்ப சிங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணர்ந்த ஞான்றே. இதோட சூழல் என்னன்னா, தலைவன் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிமையில் ரெண்டு பேரும் இருக்காங்க, அங்கு சாட்சியாக யாரும் இல்லை, அந்த தலைவன் மட்டும்தான் இருந்தான். இப்போது அவன் பொய் கூறி அவன் வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் ஒன்று சேர்ந்த அன்று திணைத்தாளின் அடிப்பகுதி போன்ற சிறிய பச்சை கால்களை கொண்ட ஓடுகின்ற நீரில் ஆறல் மீனுக்காக காத்திருந்த ஒரு நாரை மட்டும் அங்கு நின்று கொண்டிருந்தது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தலைவனே ஏமாற்ற நினைத்தாலும் இயற்கை வந்து இதுக்கு சாட்சியாக இருக்கும், தனிமையில் கூடுறதுக்கும் ஒரு பயம் இருந்திருக்கு அந்த காலத்தில். இதை தான் நம்ம சங்க இலக்கியம் நமக்கு வாழ்வியல சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மூலமா தான் சொல்கிறேன்.
0: அதே போல் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கிற ஒரு தன்மை இருக்குது, அதை வந்து நம்ம கற்றுக்கணும் தான் கேத்ரின். இந்த பாட்டு தான் அதை எனக்கு உண்மையாக நினைவு ஊட்டுச்சு அப்படின்னே சொல்லணும். முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் கழாது உடி. அதாவது தலைவி இருக்கா இல்லையா, தலைவனுக்காக வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், இம்ப்ரெஸ் பண்ணுன்னெலாம் பண்ணல, அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த கெட்டி தயிர் இருக்குல்ல, இந்த தயிரை அவருடைய காந்தல் போன்ற மெல்லிய விரல்களால்

0: பெசஞ்சிருக்கிறா. அப்படி பெசஞ்சத கழிவுறு கலிங்கம் கழாது உடி, கலிங்கம்னா ஆடைன்னு சொல்லுவாங்க, அவளுடைய உடையிலலாம் வந்து மேல வந்து தடவிட்டு இருக்கிறா. நமக்கு குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது மேல படுறதெல்லாம் இயல்பு தானே, அந்த மாதிரி தலைவனுக்காக தலைவி செய்யும் பொழுது அந்த தயிரெல்லாம் அந்த ஆடையிலலாம் பட்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா குவலை உண்கண் குய்புகை கழும தான் துழந்த அட்ட தீம்புள்ளி பாகர். அவளுடைய கண்கள் எப்படி குவலை மலர் போல இருக்குதான், அப்படிப்பட்ட அந்த கண்கள்லாம் தண்ணி வந்திருக்கான். ஏன் தெரியுமா, அந்த தயிர் குழம்பு செஞ்சால அதை தாலிக்கு மோதி ஏற்பட்ட அந்த பொரிச்சல் காரணமா அவள் கண்ல இருந்து தண்ணி வந்திருக்கான். அப்படி அவ கண்கள்ல தண்ணி கழும அவ வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்ப கணவன் என்ன செய்யணும், அடுத்த வரைய கவனி. இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று உண்ணுதல் முகனே. இனிது இனிது அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்றானா, அதை பார்த்து தலைவி வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடையறாளாம். அவள் முகம் வந்து அப்படியே மலர்ந்த மலர் போல இருக்குதான். அப்ப நமக்காக ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை எப்படி பாராட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடல் வந்து சொல்லுது. இதுக்கப்புறம் உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இல்ல உங்க அண்ணனோ உனக்கு விருப்பமானவங்களோ ஏதாவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட கத்துக்கணும்.
1: இப்போ இந்த பாடல்ல தலைவன் வந்து தலைவியோட மனம் புண்படாம இருக்கிறதுக்காக இனிது இனிதுன்னு சொல்லிட்டான். அதே தலைவன் வந்து மாறுற போக்கும் நம்ம சங்க இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்றார். இனியே பாரி பரம்பின் பனிச்சுனை தென்னீர் கரும்பு சுண்ணாம்பு தீம்பால் அவீர் பெயர் கழித்த ஆப்பையன் கொன்மார் கன்று விடுத்து கறந்த பால் பல கலந்த பாவை போல கசக்கும் தன் என் தோழி அவர் நஞ்சு மாறுபட்டதன்றோ அப்படின்னு சொல்றா. என்னன்னா, முன்னாடி அவர் என் மேல வச்சிருந்த அன்பால என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு கசப்பான வேப்பங்காய நான் அவருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் அது வெள்ளக்கட்டி மாதிரி இனிக்குது அப்படின்னாரு. ஆனா இப்போ அவ மாறிட்டான். மாறின பிறகு என்ன தெரியுமா சொல்றான், இந்த பாரி மன்னனோட பரம்பு மலையில இருக்கிற குளிர்ந்த சுனை நீர் கரும்பு சாறு பால் தேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து பரம்பு மலையில எல்லாமே எவ்வளவு சுவையா இருக்கும், அந்த மலையிலிருந்து நான் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு வந்து அவனுக்கு உணவு சமைச்சு கொடுத்தாலும் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், கசக்குது அப்படின்றான். அன்பு இருக்கும்போது அவன் பார்வை என் மேலே என்ன தெரியுமா இருந்தது, அவனோட பார்வை வந்து எப்படி இருக்குது, அன்பு குறைஞ்சதும் அவனோட பார்வை எப்படி மாறுது அப்படின்றதையும் இந்த பாடல் நமக்கு எடுத்துக்காட்டுறதா நம்ம வச்சுக்கலாம்.
0: அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னா அன்போடு இருக்கணும், அன்போடு வாழணும், அன்போடு பேசணும். அகில இந்திய வானொலி மக்களே, அன்போடு இருங்க, அன்போடு சந்திப்போம், அன்போடு விடைபெறுகிறோம், நன்றி வணக்கம்.
1: ஆமாம் மக்களே, நம்ம வளர் சொன்ன மாதிரி அன்போடையும் தலைவன் தலைவியாக இருந்தால் காதலோடையும் எல்லார் மேலேயும் காதலோடையும், காதல் மீன்ஸ் அன்போடையும் பரிவோடையும் இருங்க. நன்றி.

மற்றவங்களை நினச்சி நம்மளுடைய கனவுகளை நம்ம ஏங்க சுருக்கிக்கணும். நம்மளுடைய கனவுகளை எதுக்காக மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும். அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதுனால அப்படி நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இதை பற்றி தான் இன்னும் தெளிவாக பேச போகிறோம். தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் இணைஞ்சிருங்க. இது இளைய பாரதம் நிகழ்ச்சி. உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான் தர்ஷினி. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன என்ன நினப்பான்? இது கவுந்தமணி சாரோட பாப்புலரான ஒரு காமெடி டைலாக். சீரியஸாகவே நம்ம வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு செயலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி ஆராயிரமோ இல்லையோ, அடுத்தவங்க இதை பற்றி என்ன சொல்லுவாங்க அதை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. அதுலேயும் நமக்கு வேண்டாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பற்றின சிந்தனை அதிகமாக இருக்குது. அவங்க தான் நமக்கு வேண்டாதவங்களாச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க சொல்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும்? அவங்க என்ன சொன்னால் தான் என்ன? இந்த அலசலெல்லாம் நம்ம மனசுக்கு செஞ்சாலும் கூட நம்ம மனசு திரும்பவும் அவங்க ஏதாவது நினைக்க போகிறாங்கப்பா அப்படின்னு ஒரு மூலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கும். இந்த சுற்றம் சுமூகம் இதோடு சேர்ந்து வாழ்கிறது தான் நம்மளுடைய பலம். அமெரிக்காவில் நல்லதோ கெட்டதோ அடுத்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவோம் அப்படின்றத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்களாம், அக்கறைப்பட மாட்டாங்களாம். அதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும், எல்லாருமே கூட வேணும் தான். ஆனாலும் உங்கள் விருப்பு வெறுப்புகளை கூட அவங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்காக நம்ம மனசில் பட்டதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்னு எதுக்காக நீங்கள் சங்கடப்படணும்? அதுக்கு காரணம் நம்ம தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம்னு சொல்லலாம். நம்ம தோற்று போயிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயத்தையும் தாண்டி அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஏளனமாக பேசி

வாங்களோ அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப அதிகமான பயம்தான். அப்படி பார்த்தா வாழ்க்கையில் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. தனக்கு அறிமுகமே இல்லாத, அனுபவமே இல்லாத விஷயம் பற்றி இன்னொருத்தர் விமர்சனம் பெய்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சகஜம்தாங்க. ஆனால் நம்ம அதில் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தியா அவனுக்குள்ளே எவ்வளோ அசாத்தியமான துணிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அவனுக்குள்ளே இருக்க அசட்டுத்தனமான துணிச்சல் தான் இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தருக்கு நம்மளோட செயல் உறுத்தலாக தான் இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது எதுக்குங்க நம்ம நிறைய விஷயங்களை யோசித்து மனசு போட்டு குழப்பிக்கணும்? எல்லாருக்கும் நம்மளால் நல்லவனாக இருக்க முடியாது. நம்ம தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்காம எந்த செயலையும் நல்லபடியாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக பயப்படணும், தயங்கணும்னு அவசியம் கிடையாது. சம்மந்தமில்லாத விமர்சனங்களுக்காக பயந்துக்கிட்டு அதை செய்யாமல் முடங்கி போனோன்னா லாஸ் எல்லாம் நமக்கு தான். இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க வேற ஒரு ஆளை சொல்ல போயிடுவாங்க. ஸோ சொல்கிறது அவங்களுடைய வேலை, அதை

0: கண்டிப்பாக அதுக்காக பயப்படணும் தயங்கணும்னு அவசியம் கிடையாது. சம்மந்தமில்லாத விமர்சனங்களுக்காக பயந்துக்கிட்டு அதை செய்யாமல் முடங்கி போனோன்னா லாஸ் எல்லாம் நமக்கு தான். இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க வேற ஒரு ஆளை சொல்ல போயிடுவாங்க. ஸோ சொல்கிறது அவங்களுடைய வேலை, அதை கண்டுக்காமல் நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி போகிறது நம்மளுடைய வேலை. தோல்விங்கிறது அவமானம் அப்படின்னு பல தலைமுறைகளாகவே நம்மளோட மூளைக்குள்ளே ஒரு விஷயம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சங்கடம்னு சொல்லலாங்க. ஏன்னா தோத்தா மறுபடியும் எழுந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க, ஆனால் அடுத்தவங்களோட பேச்சை சந்திக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இல்லை. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், தோக்காமல் ஜெயித்தவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது ஒருத்தரையாவது நம்மளால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுமாறி தடுமாறி விழுதே அதுக்கு கிடைச்ச தோல்வியா? கிடையவே கிடையாது. நடக்கிறதுக்கான முயற்சி, அப்படி தானே எல்லாத்தையும் நம்மளும் பார்க்கணும். சமூக அபிப்பிராயங்களுக்காக பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் பல வருஷங்களாக காயப்படுத்தி வச்சுருக்கோம். நம்மளுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய அந்த விளைவுக்கு அடுத்தவங்க வெற்றி தோல்வின்னு என்ன வேணும்னாலும் பேர் வைக்கட்டும். ஆனால் நம்ம அதை எப்படி அணுக போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். கவிஞர் வைரமுத்து அவர்கள்கிட்ட வெற்றி தோல்வி பற்றி ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்கப்பட்டுச்சு. வெற்றி தோல்வி இது ரெண்டையும் நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் உங்களோட பார்வை தான். எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் எனக்கு தேசிய விருது கிடைக்குது, உங்கள் பார்வைப்படி அது எனக்கு கிடைச்ச வெற்றினா, அடுத்த வருஷம் அது எனக்கு கிடைக்காம போனால் அதோட பேர் தோல்வின்னு ஆகிடும். இது ரெண்டுமே என்ன பத்தின உங்களுடைய பார்வைகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி ரெண்டுமே இருவேறு சம்பவங்கள் மாதிரி. இந்த வாழ்க்கைங்கிறது பல சம்பவங்களால் ஆனது, அவ்வளோதான். இப்படி மற்ற விஷயத்தையும் தன்னோட சொந்த புரிதலையும் வேறுபடுத்தி பார்க்க முடிஞ்சதுனால தான் இத்தனை தேசிய விருதுகளுக்கு வைரமுத்து சார் அவர்கள் சொந்தக்காரராக இருக்காங்க போல இருக்கு. ஸோ நீங்கள் செய்கிற வேலை எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கொடுக்கலைன்னா அதை நீங்கள் செஞ்ச முறை வேணால் தப்பாக இருக்கலாம், அதை சரி செய்ய ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். இதில் மூணாவது மனிதர் எங்கேருந்து வராரு? உங்களை இந்த சமூகம் ஹீரோவாக பார்க்கணுங்கிற ஆசையும் ஆவலும் தானே உங்களுக்கு அந்த தோற்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தையும் கொடுத்துருக்கும். உலகம் உங்களை பார்க்குறது இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்களா? இந்த கேள்விக்கு நிறைய பேரோட பதில் வந்து க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். உங்கள் ஹீரோ இமேஜை உங்களோட வெற்றி தோல்விகளுக்கு ஏற்ற மாதிரி சுற்றம் தூக்கி வச்சு கொண்டாடும். வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா நல்லா கொண்டாடுவாங்க, தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொத்துன்னு தரையில் போட்டு மறுபடியும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீரோவை எப்போதும் உயிர் போட வச்சுருக்கணும், அவரை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நேர்களே, என்ன உங்களை மோட்டிவேட் பண்ண நீங்கள் ரெடியா? இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் இளைய பாரதமில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் தர்ஷினி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெகதீஸ்வரி. நாங்கள் முகமது சதக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மனைசார் அறிவியல், மருத்துவம் சார், சத்துணவு மற்றும் உணவியல் துறையிலிருந்து வந்துள்ளோம். போஷன்வா 2026 கேள்வி பதில் மூலம் நாம இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். கேள்விகளை ஆங்கிலத்தில் கேட்பவர் லினிஷா, தமிழில் மொழிபெயர்ப்பவர் ஜெகதீஸ்வரி, இதற்கான பதில்களை கூறுபவர்கள் ரீனா மேரி அண்ட் சரஸ்வதி.
2: அந்தருக்கு நமஸ்காரம். நான் பேரு லினிஷா. నేను ఆంధ్రప్రదేశ్ నుంచి తమిళనాడు వచ్చాను. రాష్ట్ర పోషన్ మా మీద నాకు కొన్ని డౌట్స్ ఉన్నాయి, వీళ్ళని అడిగి తెలుసుకుందాం అనుకుంటున్నాను. నా డౌట్స్ని చెప్పగలరా?
3: అయ్యో ఎన్నమ్మా, నీ తెలుగులో పేసరే ఎనకు ఒన్నమే పురియల.
1: ఏమా ఉనకు ఇంగ్లీష్ తెలియమా? ఎనకు తెలియ నామ అదిలే పేసలామా?
2: ఓకే ఓకే, ఐ విల్ ఆస్క్ యూ సమ్ క్వశ్చన్స్, కెన్ యూ ప్లీజ్ ట్రాన్స్లేట్ టు దెమ్.
1: సరేమా, నా ఉనకు తమిళ్ల ఉన్నోడ కేల్విగల సోల్రే.
2: వాట్ ఆర్ ద ఫస్ట్ 1000 డేస్ ఇంపార్టెంట్ ఫర్? ஆப்டிபல் பிரெயின் டெவலப்மெண்ட், லேர்னிங் டு வாக் ஓன்லி, ஆர் ஸ்கூல் அட்மிஷன் ப்ராசஸ்.
1: முதல் 1000 நாட்களோட முக்கியத்துவம் என்றால் என்ன? குழந்தையோட மூல வளர்ச்சி, நடக்க கற்றுத்தரது இல்லை பள்ளியில் சேர்க்கறது?
3: குழந்தையோட மூல வளர்ச்சி.
2: வாட் டஸ் த ரிவைஸ்ட் ஹோம் விசிட் ஸ்கெட்யூலர் ட்ராக்? இம்யூனைசேஷன் ரெக்கார்ட்ஸ் ஓன்லி, 34 டெவலப்மெண்டல் மைண்ட் ஸ்டோன்ஸ், அங்கன்வாடி அட்டெண்டன்ஸ்.
1: திருத்தி அமைக்கப்பட்ட வீட்டு வருகையோட அட்டவணையை எதெல்லாம் கண்காணிக்குது? தடுப்பூசி போடுற விவரங்கள், குழந்தையோட 34 வளர்ச்சி நிலைகள், அங்கன்வாடியோட வருகை.
4: அங்கன்வாடி வருகை இல்லை இல்லை, அது தப்பு. 0-3 வயது குழந்தையின் 34 வளர்ச்சி நிலை.
2: ஹூ யூசஸ் த ஹோம் விசிட் ஸ்கெட்யூல் ஆஃப் அ கேர் கிவர் கவுன்சிலிங்? ஸ்கூல் டீச்சர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆர் வில்லேஜ் பஞ்சாயத் ஹெட்?
1: பெற்றோர்கள் பராமரிப்பாளர்களுக்கு

0: ஆலோசனை வழங்க வீட்டுக்கு வருகை தர அட்டவணையை பயன்படுத்துறவங்க யார் யாரு? பள்ளி ஆசிரியர், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள்.
1: அங்கன்வாடி பணியாளர்கள்.
2: விச் கரிக்குலர் ப்ரமோட் குவாலிட்டி இசிசிஇ அண்ட் ஸ்கூல் ரெடினஸ்? நவ்சேத்னா அண்ட் ஆதர்ஷிகா, சர்வசிக்ஷா அண்ட் மிட் டே மீல், ஒரு பேட்டி பச்சாவ் அண்ட் போஷன்.
0: தரமான ஆரம்பகால குழந்தையோட பராமரிப்பு மற்றும் கல்வியை மேம்படுத்த பாடத்திட்டங்கள் எவையவை? நவ்சேத்ரா மற்றும் மதிய உணவு திட்டம், சர்வ சிக்ஷா மற்றும் மதிய உணவு திட்டம், பேட்டி பச்சாவ் மற்றும் போஷன்.
1: நவ்சேத்ரா மற்றும் ஆதர்ஷிலா.
2: வாட் கேன் அண்டர் நியூட்ரிஷன் டியூரிங் ஏர்லி சைல்ட்ஹுட் எஃபெக்ட்? ஓன்லி ஃபிசிக்கல் ஹைட், காக்னிட்டிவ், மோட்டார், சோஷியோ எமோஷனல் டெவலப்மெண்ட், ஆர் ஓன்லி ஐசைட்?
0: குழந்தை பருவத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதெல்லாம் பாதிக்குது? உடல் உயர்வு, அறிவாற்றல், இயக்கத்திறன் மற்றும் சமூக உணர்ச்சி வளர்ச்சி, இல்லைனா பார்வை மட்டும்?
1: அறிவாற்றல், இயக்கத்திறன் மற்றும் சமூக உணர்ச்சி வளர்ச்சி.
2: விச் டீம் ஹெல்ப்ஸ் இன் ரிஃபரல் ஆஃப் சில்ட்ரன் வித் டெவலப்மெண்ட் டிலேஸ்? ஆர்பிஎஸ்கே டீம், டிராஃபிக் போலீஸ், ஆர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்?
0: வளர்ச்சியில் தாமதமாக இருக்கிற குழந்தைய மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்க உதவும் குழு எது? ஆர்பிஎஸ்கே குழுக்கள், போக்குவரத்து காவல்துறை, வருவாய்த்துறை.
1: ஆர்பிஎஸ்கே குழுக்கள்.
2: வாட் டஸ் எர்லி ஸ்டிமுலேஷன் மெயின்லி சப்போர்ட்? பிரெயின் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், போன் டென்சிட்டி ஓன்லி, ஆர் வேக்சினேஷன் ஸ்கெட்யூல்?
0: ஆரம்பகால தூண்டுதல் முக்கியத்துவமாக எதற்கு உதவுது? மூளை அறிவாற்றல் வளர்ச்சிக்கு, எலும்பு அடர்த்திக்கு, தடுப்பூசி அட்டவணைக்கு.
1: மூளை அறிவாற்றல் வளர்ச்சிக்கு.
2: வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் த மாஸ் அவேர்னஸ் கேம்பெயின் அண்டர் திஸ் தீம்? ப்ரமோட் ஜங்க் ஃபுட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஹைலைட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட், ஆர் இன்க்ரீஸ் அங்கன்வாடி என்ரோல்மெண்ட் ஃபீஸ்?
0: எந்த கருத்தின் கீழ் நடைபெறும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தோட முக்கிய நோக்கம் என்ன? நொறுக்கு தீனிகளும் மாற்று உணவுகளும் ஊக்குவித்தல், மூளை வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மற்றும் தூண்டுதலோட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது, அங்கன்வாடி சேர்க்கைக்கு கட்டணத்தை அதிகரிக்கிறது.
3: நொறுக்கு தீனிகளுக்கு மாற்று உணவுகளை ஊக்குவித்தல்.
1: இல்லை இல்லை, அது தப்பு. மூளை வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மற்றும் தூண்டுதலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது.
2: வாட் டஸ் இசிசிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், எக்ஸ்டெண்டட் சைல்ட் கேர் எவாலுவேஷன், ஆர் எலிமெண்டரி சைல்ட் கரிக்குலம் எக்ஸாம்?
0: இசிசிஇ என்பதோட விரிவாக்கம் என்ன? ஆரம்பகால குழந்தையோட பராமரிப்பு மற்றும் கல்வி, விரிவுபடுத்தப்பட்ட குழந்தை பராமரிப்போட மதிப்பீடு, தொடக்கால குழந்தை பாடத்திட்ட தேர்வு.
1: ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி.
2: ஹூஸ் டைரக்ஷன் ஹைலைட்டட் த லிங்க் பிட்வீன் நியூட்ரிஷன் அண்ட் காக்னிட்டிவ் டிபார்ட்மெண்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட்? சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங், ஆர் பார்லிமெண்ட் செக்ஷன்?
0: இந்த சூழல் ஊட்டச்சத்துக்கு அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உள்ள தொடர்பை எந்த கூட்டத்தின் வழிகாட்டத்தில் எடுத்துக்காட்டியது? தலைமை செயலாளர் மாநாடு, மாவட்ட ஆட்சியர் கூட்டம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர்?
1: தலைமை செயலாளர் மாநாடு.
0: லினிஷா, இப்போ உன் டவுட் எல்லாம் புரிஞ்சிருச்சாமா?
2: எஸ் தேங்க்யூ ஸோ மச். ஐ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் த தீம் பேஸ்ட் ஆன் திஸ் இயர் ஆஃப் ராஷ்ட்ரிய போஷன் மா, விச் இஸ் இசிசிஇ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். தேங்க்யூ.
1: நன்றி.

0: இளைய பாரதம் கேட்டீர்கள். இனி திரைப்பட பாடல். முன்னதாக
1: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
2: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha hai. Isliye Make in India, Innovate with India, Scale for the world.
3: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.

தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-29-86-00-37 மற்றும் ஒரு எண் 044-249-87-355. பங்கேற்று பயன்பெறுங்கள். இனி சித்ரா கே ஜே யேசுதாஸ் குரல்களில் கேட்கலாம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படப்பாடல்.

0: திரைப்பாடல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் நேற்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமது கல்வெட்டு ஆய்வு குறித்து பேசியது தமக்கு மகிழ்ச்சி அளித்ததாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர் பேசுகையில்,
2: வணக்கங்க, என்னோட பேரு செல்வராஜ். மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரியில இணை பேராசிரியரா துறை தலைவரா இருக்கேங்க. இப்ப எங்களுக்கு சங்க இலக்கிய பாடம் எடுக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு எச்சங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் சில முயற்சிகளை எடுத்தோம். குறிப்பாக வகுப்பறையில் நம்மளுடைய பண்பாட்டு எச்சங்கள் எப்படியெல்லாம் இலக்கியத்துக்குள்ளே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வீரர்களுக்கு கல் நடக்கூடிய ஒரு வழக்கு நம்மகிட்ட இருந்தது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மாணவர் பூபதி என்ற ஒரு பெண், அவங்க தன்னுடைய வயலில் அது மாதிரியான சிலைகள் இருக்கிறத சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்து பழுவஞ்சி அப்படின்ற பகுதிக்கு வந்தோம்.

0: இருக்கும். இது வந்து மணப்பாறை பகுதி மருங்காபுரி வட்டத்தில் இருக்கு. இங்க வந்து பாக்குறப்ப ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு மூன்று சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. குறிப்பா நமக்கு வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை வந்து ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில் கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து மூன்று கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சிலை கிடைத்த பகுதியை ஒட்டிய ஒரு வட்டெழுத்தோட கூடிய ஒரு கல்வெட்டையும் இப்ப நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இந்த வீரன் யாரு, எதற்காக இந்த சிலை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அது இப்ப நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நடுகள் எடுக்கிற வழக்கு அல்லது வீரக்கல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில வீரத்தை வெளிக்காட்டியவனுக்காக எடுக்கப்படக்கூடிய வழக்கு தமிழ்ல கிடையாது. ஒரு இனத்துக்காகவோ ஒரு ஊருக்காகவோ இறந்து போன ஒருத்தனுக்கு தான் நடுகள் எடுப்பாங்க. ஏறக்குறைய அந்த ஊருக்கு அவன் வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல்ல தான் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பகுதி பழுவஞ்சி அப்படிங்கிற பகுதி காட்டு பகுதியாக இருந்தது. அந்த சொல்லே பாத்தீங்கன்னா தெரியும், வஞ்சின்றது வஞ்சி மரம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, காடு பழுங்கிறது காடுங்கிற பொருளையும் குறிக்கும். அதனால ஒரு வஞ்சி மர காடுகளா இது இருந்திருக்கலாம். அங்க வந்து விவசாயத்திற்காக நிலத்தை சீர்படுத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீரனை வந்து அவங்க பாதுகாவலரா நியமிச்சிருக்கலாம். அவன் வந்து காட்டு எருமை கிட்ட இருந்தோ அல்லது பன்றி கிட்ட இருந்தோ இந்த நிலத்தை காப்பாத்துறதுக்காக, விளை பொருட்களை காப்பாத்துறதுக்காக இவன் வந்து உயிர் துறந்திருக்க கூடும். அதுக்காக அவனுக்கு வந்து இந்த சிலை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சுட்டோம். வட்டெழுத்துல இருக்கக்கூடிய செய்தியை படிச்சாச்சுன்னா இந்த வீரன் பெயர் என்ன, எந்த நூற்றாண்டில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தொல்லியல் துறை மூலியமாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். நாங்க தொல்லியல் துறையை தொடர்பாக நாம் பார்க்கல, அதனால பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் மாணவர்கள் ஒரு தொழில்நுட்ப வேகத்துல முன்னாடி ஓடுறதை காட்டிலும் நம்மளுடைய மரபு என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எச்சங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை நான் வந்து மேற்கொண்டோம். அதனால நேரடியாக அவங்க வந்து இந்த வீரக்கல்லையும் கல்வெட்டையும் பார்க்குறப்ப அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒரு டிஜிட்டல் யுகத்தில் ஒரு படமாவோ அல்லது ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு காட்டுறதை காட்டிலும் நம்ம ஊரில் நம்மளுடைய பண்பாடு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நேரடியாக பார்க்குறப்ப நம் இலக்கியமும் அவங்க கிட்ட போய் நல்லா சேருது. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதுவும் அவங்க கிட்ட வந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். வேற எந்தெந்த ஊர்களெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிடைக்கிற இடத்துல எல்லாமே காட்சிப்படுத்தலான்னு தான் இருக்கோம். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இல்லை. என்னுடைய மாணவர்களோட நான் வகுப்பறையில் பேசுகிற பொழுது அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற செய்தியை சொல்றாங்க. அதை போய் நாங்கள் பார்த்துட்டு அந்த செய்தியை வெளியில கொண்டு வரோம். இப்போ நாங்கள் தான் புதுசாக இதை கொண்டு வரோம்னு இல்லை. நமக்கு வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையும் சரி அல்லது இந்திய தொல்லியல் துறையும் சரி நிறைய செய்திகளை பதிவு பண்றாங்க, பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த செய்தியும் கூட தொழில் துறையில் பதிவு செய்து இருக்கலாம். ஆனால் இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறோம். அது வந்து இந்த முதல் முயற்சியாக எங்களுடைய மாணவர்களுக்கு பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. இதை வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த மணப்பாறை பகுதியில் எங்க கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் செய்யலான் இருக்கோம். இதே போல நாங்கள் வந்து மொட்டைமலை அப்படிங்கிற பகுதிக்கு போயிட்டு அங்கே சமணர் படுகை இருக்கிறத பார்த்தோம். இதையும் தொல்லியல் துறை ஏற்கனவே பதிவு செய்திருக்கலாம். அங்கே வந்து சமணர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க இருந்ததுக்கான கல்வெட்டு சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் போய் பார்த்தோம். அதுக்கான சான்றுகள் அங்கே நிறைய இருக்கிறத நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம். அங்கேயும் மாணவர்களுக்கு அதே மாதிரி புத்தாணத்தம் பகுதியில் பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்கே சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேலே இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். கீழப்பொய்கைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிற்கால சோழர்களோட கல்வெட்டு, ஒரு கோயிலை சுற்றிய சிவபெருமான் கோயிலை சுற்றியே இருக்கிறத பார்த்தோம். என்னோட தனிப்பட்ட கருத்து, நிச்சயமாக அது வந்து அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் அப்படியே கிடக்கின்றன. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவ்வளவுதான் அந்த கட்டடம் அல்லது அந்த கல்வெட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் பாதுகாக்கணும், அதே சமயத்தில் நம்ம ஊர்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் இதை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வு அப்படிங்கிறது அல்லது மாணவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போறது அப்படிங்கிறது எங்களுடைய தொடர் முயற்சியா இருக்கும். அதாவது இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை அல்லது இந்த ஊரை காப்பாற்றுவதற்காக உயிர் துறந்த ஒரு வீரன் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அவனுடைய குடும்பத்திற்கான தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, அவனுடைய வசதிக்கான தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, ஒரு சமூகத்திற்கே வாழக்கூடிய ஒருவனைத்தான் இந்த சமூகம் நினைவு வைத்திருக்கும், வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு மூலியமாக நாங்கள் வந்து அந்த வீரக்கல் மூலியமாக மாணவர்களுக்கு கொண்டு போகிற செய்தி.
1: மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமான குழந்தைகளும் மகளிரும் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன். குழந்தை வளர்ப்பில் அன்னையுடன் இணைந்து அரசும் தன்னுடைய பங்களிப்பினை சிறப்பாக

0: முறையாக செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கான எதிர்காலமாக பார்க்கும் குழந்தை வளர்ப்பில் அதீத அக்கறை காட்டி வருகின்றனர். இந்த அன்பிற்கு சற்றும் குறையாமல் அங்கன்வாடி மையங்கள் 2 வயது முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளின் முன்பருவ கல்வியை உறுதி செய்து வருகின்றன. சேலம் ஊரக வட்டாரத்தில் உள்ள 150 அங்கன்வாடி மையங்களும் குழந்தை நேய மையங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களுக்கு வருகை தரும் 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்துமிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர்.
1: அவங்களுக்கு நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், கெட்ட தொடுதல், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத ஒரு 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: ஊட்டச்சத்து வழங்குவதுடன் குழந்தைகளின் உயரம் எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது.
2: இங்க வந்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம குழந்தை எல்லா ஆக்டிவிட்டியுமே நல்லா கத்துக்கிறாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி தராங்க. குழந்தை எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும், அவளை அவளை எப்படி பாத்துக்கிறதுன்றது சொல்லி தராங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது.
3: நாள்தோறும் 1000க்கணக்கான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் கிடைப்பதை சேலம் மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டம் உறுதி செய்துள்ளது.
4: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உலக ரேபிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதார அமைச்சகம் அதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் தகவல்களை பகிர்ந்துள்ளது. சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ரேபிஸ் நோயை தடுக்க முடியும். ஏதேனும் விலங்குகள் கடிக்க நேர்ந்தால் விரைந்து செயல்படுதல், சரியாக கவனித்தல், நோயை தடுத்தல் என்ற விஷயங்களை சரியாக கடைபிடிக்கும் போது இந்நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடிபட்ட இடத்தை சோப்பு கொண்டு தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும். அதில் தடுப்பு மருந்தை இட வேண்டும். ரேபிஸ் தடுப்பூசி மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசிகள் முறையாக போட வேண்டும். மருத்துவரை உடனடியாக அணுகி ரேபிஸ் தொடர்பாக அவர் தரும் அறிவுரைகளை பின்பற்றி சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரேபிஸ் நோயை தடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது.
5: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
6: நேர்களை, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 மற்றும் ஒரு எண் 249.
7: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. भारत और संयुक्त अरब अमीरात स्थानीय मुद्रा में व्यापार के निपटान, भुगतान और संदेश प्रणालियों के एकीकरण तथा केंद्रीय बैंक की डिजिटल मुद्राओं से संबंधित पहलुओं के समय पर क्रियान्वयन के लिए कदम उठाने पर सहमत हुए हैं। दोनों पक्षों ने आज मुंबई में निवेश संबंधी भारत यूएई उच्च स्तरीय संयुक्त कार्यबल की 14वीं बैठक के दौरान इस समझौते पर सहमति जताई। बैठक की अध्यक्षता वाणिज्य तथा उद्योग मंत्री पीयूष गोयल और अबुधाबी निवेश प्राधिकरण के प्रबंध निदेशक शेख हामिद बिन जायद अल नहयान ने की। श्री गोयल ने कहा कि दोनों देशों के बीच निवेश बढ़ाने के लिए ऊर्जा, उद्योग, बुनियादी ढांचा और स्टार्टअप जैसे क्षेत्रों की पहचान

0: கேட்கலாம். பாரதிய சேனா.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: படை கட்டினா சுயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். நேர்களே, இன்றிரவு 8:15 வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 044-298-6007 மற்றும் ஒரு எண் 044-249-87355. தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 8:15:40. நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ

0: ஃபார்மர்ஸ்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-29-86-00-37 மற்றும் ஒரு எண் 044-249-87-355. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைபவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி சரவணன் அவர்கள்.
6: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரமணி அவர்கள் சொன்னது போல இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. திங்கட்கிழமை தோறும் 8:30 நாங்கள் உங்களோடு இணைகிறோம். நீங்கள் எங்களோடு இணைகிறீர்கள். உங்கள் கருத்துக்களை இங்கே பதிய வைக்கிறீர்கள். பதிய வைத்து உங்கள் கருத்துக்களை நாங்கள் மற்றவர்களுக்கு பாடமாக சொல்லி கொண்டிருக்கிறோம், இணைத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவரையும். அந்த வகையில் இன்று நேயர்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். பதிவு செய்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம். 044 இது இணைப்பு எண். 29-86-00-37 மற்றொரு எண் 24-98-73-55. தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நாம் வந்து இப்போது செப்டம்பர் மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம்.
5: ஐயா, எனக்கு ஒரு நேயர் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கேள்வியை உங்கள் கிட்ட கேட்டுடுறேன்.
6: என்ன பேசவே விடலை அவங்க, அதனால் அவங்களுடைய கேள்வி.
5: ஏன்னா அவங்க வந்துட்டாக்க எனக்கு நேரம் வந்து கிடைக்கிறது இல்லை, அதனால் உங்ககிட்ட முன்கூட்டியே கேட்டுடுறேன். இதுவும் நேயர்கள் சார்பாக கேட்குற ஒரு கேள்வி தான். என்னன்னாக்கா, இப்போது சில சமயத்தில் இந்த ரோஜா செடி இருக்குது இல்லைங்களா, அது பதியம் போட்டாக்கா சீக்கிரமாக அதுக்கு வந்து அந்த குருத்து வரமாட்டேங்குது, அது ஏன்?
6: பதியம் போட்டு முதல்ல அது வளர விடணும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒரு செடி வாங்கிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த செடி வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அதில் முட்டு விடும். அது வளர்ற வரைக்கும் நாம் அனுமதிக்கணும். பிஞ்சில் படுக்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் அதை அனுமதிக்கணும். அனுமதித்த பிறகு அதுக்கப்புறம் அதில் முட்டு விடும். இப்போ நீங்கள் பதியம் போடுறீங்க, பதியம் போட்டிங்கன்னா அதுலேருந்து அது வளர்ந்து வரணும். வளர்ந்து வர்ற வரைக்கும் நாம் காத்திருக்கணும். வளர்ந்த பிறகு அதை கட் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும். ஒரு தொட்டிலையோ அல்லது ஒரு தன் தரையிலையோ வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் தான் அதில் முட்டு வரும். இந்த மாதிரி வளரும்போதும் நீங்கள் ஒரு தொட்டிலையோ அல்லது வந்து ஒரு தன் தரையிலையோ வைக்கும் போதும் நிச்சயமாக நீங்கள் வந்து அதற்கு நிறைய சத்துக்களை கொடுக்கணும். இயற்கையர் கொடுக்கலாம், சாணி குப்பை அது மாதிரி மண்புழு உரங்கள், அப்புறம் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான இயற்கை உரங்களை கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கு நல்லா வளரும். பக்கத்தில் கொஞ்சம் நல்லா அந்த ஊட்டமாக நல்லா தெம்பாக வளர்கிறதுக்கு ஒரு முட்டு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா வளரும், மொட்டு கிடைக்கும், பூ கிடைக்கும்.
5: கூடவே ஒரு கேள்வியை கேட்டுடுறோம், ஆனால் ஒரு நேயர் இருக்காரு, அவருக்கு அப்புறமா எனக்கு இந்த பதில் சொல்லுங்க. இந்த பதியம் அப்படின்றது வந்து ரோஜா செடிக்கு மட்டும்தானா, இல்லை வேற செடிக்கும் இந்த பதியம் போகுமா?
6: போகுமா, அதற்கு உண்டான விளக்கம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர், யார்? வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா, யாருங்க?
7: ஆவடியிலிருந்து தமிழ்செல்வி பேசுறேன்.
6: சொல்லுங்கம்மா தமிழ்செல்வி.
7: எனக்கு ஒரு சந்தேகம், அதுதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு.
6: சொல்லுங்க.
7: கோகோ பைட் கடையில வைக்கிறாங்க, அதை வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னா அதுல இருந்து அதை ஊறி வரும்போது அதுல ஒரு பூச்சி வருது.
6: சரி,
7: நம்ம தென்னை நாறு அதை எடுத்து மக்க வச்சு அதுல இருந்து போட்டாலும் அது ஒரு மாதிரி வண்டு வருது. இதுல பூச்சி வருது வெள்ளை கலர்ல, அதுல வண்டு வருது.
6: சரி,
7: இப்ப இதை நம்ம இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
6: இந்த கோகோ பைட் அப்படிங்கிறது வந்து தென்னை நார் கழிவுனுடைய ஒரு பதப்படுத்தப்பட்ட பாகம் அல்லது பதப்படுத்தப்பட்டது தான் அந்த கோகோ பைட்டுங்கிறது. இப்போ நீங்கள் தோட்டக்கலை துறையில் போய் அல்லது வேளாண்மை துறையில் போய் இந்த க்ரோ பேக்ஸ் வாங்கி பயிர் வளர்த்தீங்கன்னா அதற்கு இவங்க வந்து ஒரு ஊடகமாக கொடுக்கறது தான் அந்த கோகோ பைட். தென்னை நார் கழிவு கம்போஸ்ட்

0: ஆனது, அதுல நீங்க வண்டு வருது அல்லது பூச்சி வருதுன்னு சொல்றீங்க, வரக்கூடாது, வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கோகோ பைட்டை கொடுக்கும்போது அந்த தொட்டியில இந்த கோகோ பைட்டை போடுவீங்க, அது கூட கொஞ்சம் நம்ம மண்ணு தாய் மண்ணு இயற்கையெல்லாம் கலந்து போடுவீங்க. போடும்போது என்ன பண்ணணும், அதுல வேப்பம் புண்ணாக்கி சேர்த்து போடுங்க. இப்போ ஒரு தொட்டியில ஒரு கோகோ பைட்டு பிட்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அது கூட ஒரு அரை கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டு விட்டுருங்க.
1: அந்த
0: வண்டா இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது பூச்சிகளா இருந்தாலும் சரி நிச்சயமா செத்து போயிடும்.
1: நன்றி,
0: அருமையான கேள்வி தமிழ்ச்செல்விக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க.
2: ஆமாங்க சார், இந்த பதியம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தானா, ரோஜா செடிக்கு மட்டும்தானா, இல்ல மற்ற செடிகள்லயும் அந்த பதியம் போடுறதுக்கு முடியுமா? எந்தெந்த செடிக்கெல்லாம் வந்து பதியம் போட வாய்ப்பு இருக்கு?
0: இது பதியம் போடுறது அப்படிங்கறது வந்து பயிர் பெருக்க முறைகள்ல ஒண்ணு, லேயரிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். லேயரிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பதியம் போடுறது மாதிரியே லேயரிங் வந்து எப்படின்னா ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செடி போகும், அந்த செடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பென்சில் திக்னஸ் அளவில் ஒரு கிளை போகும், அந்த கிளையில் இருக்கிற ஒரு இன்ச் அளவுக்கு நல்ல ஒரு பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த தண்டு பகுதியில் இருக்கிற மேலே இருக்கிற தோலை வெட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஏர் லேயரிங். அதுக்குள்ளே ஒரு நேயர் வராரு, நான் உங்களுக்கு தொடர்ந்து பதில் சொல்கிறேன். அந்த நேயருக்கு முதல்ல பதில் என்னன்னு கேட்டுருவோம், கேள்வி என்னன்னு கேட்டுருவோம், பதில் என்னன்னு சொல்லிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க சார்?
3: சார், சென்னையில இருந்து பார்கவி பேசுறோம் சார்.
0: பார்கவி சொல்லுங்கம்மா. பார்கவி எந்த, சென்னையில எந்த ஏரியாம்மா?
3: சென்னையில கொருக்குப்பேட்டை சார்.
0: கொருக்குப்பேட்டை சொல்லுங்க
3: சார். போன்சை ட்ரீ வளர்ப்போம்ல, அந்த குட்டி குட்டி ட்ரீ,
0: ஆமா,
3: அது வீட்ல எல்லாம் வளர்க்கலாமா, மாடி எல்லாம் வளர்க்கலாமா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்?
0: ஒண்ணு இல்ல, போன்சாய்ங்கிறது வந்து உங்களுடைய செடி கொடி அல்லது பெரிய மரத்தினுடைய மினியேச்சர் தான், அது சின்னது. பெருசாக இருக்கிற மரத்தினுடைய மினியேச்சர், சின்ன சைஸ் தான் இந்த போன்சாய்ங்கிறது. அழகு செடிகள், அலங்கார செடிகள், இதை நீங்கள் எங்கே வேணால் வளர்க்கலாம். உங்கள் வீட்டில் வைக்கலாம், உங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வைக்கலாம், அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எங்கே வேணும்னாலும் வச்சு வளர்க்கலாம். இயற்கையான முறையில் வளர்க்குறதுக்கான ஒரு அலங்கார செடி வகை தான் இந்த போன்சாய்ங்கிறது. தாராளமாக நீங்கள் போன்சாய் வீட்டு தோட்டத்தில் மாடியில் எங்கே வேணும்னாலும் வளர்க்கலாம். இது இப்போ நிறைய கிடைக்கிது, ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே தரமானதாக கிடைக்குதோ, நமக்கு நியாயமானதாக கிடைக்குதோ, அரசாங்க நர்சரியில் கேட்டிங்கன்னா நியாயமானதாக கிடைக்கும். இல்லை தெரிஞ்ச நல்ல
3: வீட்டுக்குள்ளே, சார் இது வீட்டுக்குள்ளே வளர்க்குறது இருந்தால் சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படுங்க சார்.
0: ஆ, நீங்கள் அது இது இன்னொரு முக்கியமான கேள்வி, எந்த செடி கொடிகள் நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய புழங்கக்கூடிய இடங்களில் ஹாலில் அல்லது பெட்ரூமில் கூட சில பேர் வச்சு வளர்ப்பாங்க, எந்த செடி கொடி வகைகளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிலில் வைக்கிறது நல்லது. காலை வெயிலையோ மாலை வெயிலையோ வச்சு வளர்க்குறது நல்லது. அப்போ தான் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது தேடும், எனக்கு சூரிய ஒளி கிடைக்கலையே, சூரிய ஒளி கிடைக்கலையேன்னு தேடும். அப்புறம் அந்த செடி கொடி லேசாக அதனுடைய முகத்தை காமிச்சு சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மணி நேரம் நல்ல வெயிலில், மாலை வெயில் அல்லது காலை வெயிலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விளக்கம் போகிறோமா பார்கவிக்கு? போகிறோம், இப்போ போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படியே அதுலேயே ஒரு சுணக்கம் தெரியுது, ஏன் தெரியல. நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கணும், வெயிலில் மத்தியான நேரத்தில் நின்னீங்கன்னு வச்சுக்கலாம், வைட்டமின் டி நிறைய கிடைக்கும். ஏன் இவங்க ரமணி அம்மா சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வேணும்னா நாம் கூட நிற்கலாம். இப்போ டாக்டருங்கள்லாம் பரிந்துரை செய்கிறாங்க, சார் உங்களுக்கு வைட்டமின் டி கம்மியாக இருக்குது, மத்தியானம் உச்சி வெயில் நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெயிலில் நடந்துட்டு வாங்க, உலாத்திட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாமளும் கூட நடக்கலாம், தாராளமாக நடக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணுமா? வேண்டாமா, சொல்கிறேனே இன்னொரு விளக்கம் உங்களுக்கு. அந்த லேயரிங் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேனே, அது வந்து ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான ஒரு பயிர் பெருக்க முறை. இந்த ரோஜா செடிக்கு இந்த பதியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முறை. அதே மாதிரி ஒட்டுக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பல முறைகள் இருக்குது. ஒவ்வொரு பழ வகைகளுக்கு, ஒவ்வொரு செடி கொடி வகைகளுக்கு ஒவ்வொரு விதமான பயிர் பெருக்க முறை இருக்குது. விதை ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர் பெருக்க முறை. அந்த நிச்சயமாக இதில் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாம் நிறைய படித்து அல்லது விவசாயம் படிக்கிற மாதிரி இருந்தால் இதை பற்றி இன்னும் முறையாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாம் செடி கொடி வளர்க்குறவங்க, நமக்கு வேண்டியது நல்ல செடி கொடி, அது எங்கே கிடைக்குதோ, நம்பிக்கையான இடத்துல கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். போறோம்னு நினைக்கிறேன் ரமணி அம்மாவுக்கு.
2: போதும்.

0: ஹலோ ஃபார்மர்ஸ், நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 044-298-600-0037 மற்றும் ஒரு எண் 044-249-87355. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
1: உங்களுக்கு ஒரு கேள்வி?
0: ஆமா,
1: மறுபடியும்
0: கேள்விக்கா பஞ்சம் நமக்கு.
1: அது கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி தானே?
0: ஆமா.
1: சரி,
0: எனக்கு என்னன்னா, இப்ப மாடி தோட்டம் யாரெல்லாம் போடலாம்?
1: மாடி வீடு வச்சிருக்கிறவங்க போடலாம். ஜென்ரலாக கேள்வி கேட்டீங்க, நானும் ஒரு பொதுவான பதில் சொல்லிட்டேன். மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் யார் வேணும்னாலும் போடலாங்க. அந்த போடணுங்கிற ஒரு முனைப்பு தான் வேணும். முனைப்பு இருந்துச்சுன்னா, முயற்சி இருந்தால் ஜெயிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி முயற்சி பார்க்கணும். முயற்சி திருவினையாக்கும். இப்போ உங்களுக்கு வீட்டு தோட்டம் அமைக்கணும், ஒரு சின்ன மாடித்தோட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் வேணும். இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். உங்கள் சொந்த வீடாக இருந்தால் ரொம்ப நல்லது. வாடகை வீடாக இருந்தால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் போடாதீங்க, எங்கள் மாடி வீணாக போடும்னு ஓனர் திட்டுவார். சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் உங்கள் மாடியில் வச்சு அழகாக வச்சு வளர்த்துக்கலாம். அது மாதிரி மாடித்தோட்டம் அமைக்கும்போது தொட்டிகள்லாம் வைக்கும்போது வெறுமனை தொட்டியை கொண்டு அப்படியே இதில் வைக்கக்கூடாது, அந்த மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து,
0: மன்னிக்கணும் ஐயா, ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, கொடுத்துட்றேன்.
1: நான் உங்களுக்கு தொடர்ந்து பதில் சொல்கிறேன். அவருக்கு சொல்லிட்டு வணக்கம். 8:32 இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி.
2: ஹலோ.
1: ஹலோ,
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: சார், என் பேர் சரண் சார், நான் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றேன்.
1: திருப்பூர் மாவட்டம், என்ன ஊர் நீங்கள்? திருப்பூரில்
2: சார். திருப்பூர் தான் சார்.
1: திருப்பூரேவா?
2: ஆமாம் சார்.
1: சொல்லுங்க, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன்.
2: எனக்கு மொத்தம் ஒரு 2 கேள்வி இருக்குது சார். மொதல் கேள்வி, இப்போ எனக்கு ரொம்ப நாளாக இந்த வீட்டில் ஒரு கார்டனிங், சின்ன கார்டனிங் பண்ணணும்னு ஆசை சார். இந்த பால்கனி, மாடி அந்த மாதிரி ஒரு இடத்துல. ஆனால் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ எனக்கு வளர்த்த சுலபமாக இருக்கிற மாதிரி, பராமரிக்க சுலபமாக இருக்கிற மாதிரி ஒரு 3 செடி வகைகள் சொல்லுவீங்கன்னா அது என்ன செடி வகை
1: சொல்லலாம்? அதாவது நமக்கு பிடித்தமான செடி வகைகள் எதுவானு வச்சுக்கலாம். ஒரு துளசி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சுக்கலாம். ஒன்று, நம்ம வீட்டில் ஒரு அழகான ஒரு மூலிகை செடி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நமக்கு துளசி நிச்சயமாக பயன்படும். இன்னொன்று முக்கியமானது, துளசி ஒரே ஒரு செடி கொண்டாந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, உங்கள் தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா, அதுலேருந்து விழக்கூடிய விதைகள் தொடர்ந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்னொரு செடி வாங்கணும், இன்னொரு துளசி செடி, ஒரு செடி காஞ்சி போச்சு இன்னொரு செடி வாங்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது, தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் துளசியினுடைய மனம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது துளசி செடி. அது மாதிரி இன்னொரு செடி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ரோஜா செடி வைக்கலாம். அப்புறம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூச்செடி, ஒரு கனகாம்பரம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செடி கொடி வகைகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் அலங்கார செடி வகைகள் நிறைய இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு சின்னது வச்சுக்கலாம். பட்ரோஸ் வச்சுக்கலாங்க, கிள்ளி வச்சிங்கன்னா அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ரோஸ் கலரில் பூ இருக்கும் பார்த்தீங்களா?
2: ஆமாம் சார்.
1: அந்த பட்ரோஸ் வைக்கலாம். அப்புறம் மூலிகை செடி வகைகள் எது வேணாலும் வைக்கலாம். குப்பை மீன் இருக்குது, வல்லாரம் இருக்குது, நந்தியாவட்ட பூ வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன பூ வகைகள், சின்ன செடி கொடி வகைகள், குறு மரங்கள் கூட வைக்கலாம். இதில் நீங்கள் எது வேணும்னாலும், உங்களுக்கு முதல்ல 2 தொட்டி எடுத்து வச்சிங்க, அதில் இதெல்லாம் வளர்த்து பாருங்கள். அப்புறம் 2, 4, 4, 8 ஆக்கிக்கலாம். சரிங்களா?
2: ஓகே சார்.
1: இன்னொரு கேள்வி
2: சார். ரெண்டாவது கேள்வி வந்து, இப்போ நம்ம நாட்டில் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ஜாகிரிக்கல் சேஞ்சஸ்லாம் நிறையா நடக்குது. இப்போ எல்லினோ வருது, இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் மாறுது.
1: சரி,
2: இப்போ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மரம், உங்கள் வியூவில் ஒரு மரம் சொல்லுவீங்கன்னா அது என்ன மரம் சார் சொல்லுவீங்க? நம்ம நாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான மரம்.
1: நிச்சயமாக நல்ல மரம், நமக்கு தேவையான மரம்னு சொல்லுவா, நம்ம வேப்ப மரத்தை தான் சொல்லுவேன் நான்.
2: ஓகே.
1: சர்வரோக நிவாரணி, சர்வரோக நிவாரணி, மர மதிப்புள்ள மரம் அது. அந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை நீங்கள் மரம் எதுக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம், பூவரசு மாதிரி அதுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று. இன்னொன்று, அதில் இருக்கிற கிடைக்கிற வேப்ப இலை, வேப்ப இலை ஒரு அருமருந்து. 2 கொழுந்து வாயில் போட்டு சாப்பிட்டு போனீங்கன்னா வீட்டில் உங்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியில் போயிடும். பூச்சி புழு பொட்டு எதுவும் வரவே இருக்காது, வயிற்றுல பூச்சியே இருக்காது. அதனுடைய வேப்பம் கொட்டை, வேப்பம் முத்து இருக்குது பாருங்கள், அருமையான சர்வரோக நிவாரணி. நம்ம இதில் பயன்படுத்துறதுக்கு, பயிர் சாகுபடியில் பயன்படுத்துறதுக்கு, அதில் கிடைக்கிற எண்ணெயும் அப்படி தான், வேப்பெண்ணையும் அப்படி தான். எல்லாத்துக்குமே அருமையான மரம் வேப்ப மரம். வேப்ப மரம் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம்.
0: ஐயா, அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க.
1: அப்படியே இன்னொரு நேயரா, 8:35 யார்? வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ,
3: வணக்கம் சார். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல். பாபு.
1: பாபு, பாபு ஐயா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கய்யா.
3: நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம சவுக்கு முடிஞ்ச உடனே இப்போ இது போட்டுக்கிறேன் ஐயா, ஒரு ஏக்கர் நெல் பேர் தான் பார்த்துருக்கோம்.
1: நெல்லா?
3: நெல் நெல் நெல்
1: என்ன

0: ரகமோ?
1: ரித்திகா சார்.
0: ரித்திகா?
1: ஆ ரித்திகா.
0: புது புது ரகங்களா சொல்றீங்க?
1: புது ரகம் தான் சார், புது ரகம் தான். அது பக்கத்து நிலத்துக்கார் போட்டுக்கிற ஒரு 3 ஏக்கரா, அவரு அவருடைய பம்ப் செட் தண்ணி தான் எனக்கு இப்போ பாய்க்கிறது.
0: அதனால அவர் கூடவே சேர்ந்து ஊரோட ஒத்து வாழறீங்க?
1: ஆமா, நம்ம சரி, அவர் அவரு தண்ணி பங்கு மட்டும் அவர் காசு கொடுத்துருக்கு நானே.
0: சரிங்க,
1: அதனால நம்ம அது அவரும் அதே தான் நட்டுக்கிறாரு. அதெல்லாம் அவர் தான் கொடுத்து அவரு இதுல தான் போட்டுட்டு நல்ல வந்து நம்ம ஒரு 1 பகுதிக்கு நட்டுக்கிறோம் சார். ஒரு 25 நாள் ஆகுது நம்ம கை நட தான் நட்டுக்கிறேன்.
0: எத்தனை நாள் நாத்து எடுத்து நட்டீங்க?
1: 28 நாள் ஐயா.
0: 28 நாள் நாத்து நட்டு 25 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இப்ப பயிருக்கு 53 நாள் ஆயிடுச்சு.
1: என்ன
0: செய்ய?

0: தொலை விட்டு விட்டுக்கிறேன் ஐயா, கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, பயிர் கொஞ்சம் நல்லா வருது. கொஞ்சம் மழை அடிக்கடி வந்து போயிங்குது.
1: அப்படியா?
0: பரவாயில்ல, ஆமாம் போயிங்குது. ஆனால் நல்ல வெயில் காயுது.
1: ஆமாம், பயங்கரமான வெயில் அடிக்குது.
0: ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், வெயில் தான் அடிக்குது.
1: என்ன செய்ய போகிறோம்,
0: மழை வரட்டும்,
1: வந்துடும், மழை வரும். ஏதாவது உரம் போட்டிருக்கீங்களா பயிருக்கு?
0: இப்போ இல்லை சார், கலப்பு ஒரு போட்டோம், உரம் மட்டும் போட்டோம் ஃபஸ்ட்டு. அந்த
1: நடும்போது
0: நடும்போது போட்டோம், அதுக்கப்புறம் இல்லை களைப்பறிச்சதுக்கு அப்புறம் எடுத்து போடலான் இருக்கிறோம்.
1: இன்னொரு களை பறிச்சுட்டு உரம் போட்டுக்கலாம்.
0: ஆமாம் ஆமாம், இப்போ எடுத்து ரெண்டு நாள் தான் ஆச்சு களை பறிச்சது. களை அவ்வளோ இல்லை, சும்மா நம்ம கை விட்டு தோழலாம் தான் நல்லா இருக்கும்.
1: ஆமாம், நம்ம ஒரு லேசாக இடையில மிதிச்சு விடணும் பயிர்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், மிதிச்சு விட்டா தான் அந்த பயிர் கொஞ்சம் வளர்ச்சி வர்றதுக்கு வேறு ஒன்று.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: இதுக்கப்புறம் தான் அது ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு அந்த மருந்து போட இது ட்ரை பண்ணும்.
1: எத்தனை நாள் வயசு என்ன அந்த ரகத்துக்கு?
0: 110 நாள், 110 120 நாள்.
1: 120 நாள் தான், நான் கிட்டத்தட்ட 4 மாதம்தான்.
0: ஆமாம், இங்கே இங்கே நம்ம ஊர் பார்க்க அந்த பக்கம் குழப்பலூரில் போயிட்டு வேறு வாங்கினோம் ஐயா.
1: ம்,
0: அவர் வாங்கிட்டு வந்தார், எனக்கும் அப்படியே சேர்த்து
1: சேர்த்து வாங்கிட்டு வந்தார். உங்களுக்கு
0: வாங்கிட்டு இது தான் அவரு சேர்த்து வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு.
1: சன்ன ரகமா மோட்டாவா?
0: சன்ன ரகம் ஐயா.
1: சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்.
0: சாப்பாட்டுக்கு பயன்படுத்த, சாப்பாட்டுக்கு இதுக்கு தான்.
1: சரிங்க சரி,
0: பயன்படுத்தலாம். நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா நெல் கூட போட்டுடலாம்.
1: போட்டுடலாம்.
0: ஆமாம் ஆமாம், இல்லைன்னா நண்பர்கள்லாம் சொல்லி, ஏற்கனவே வாழைப்பந்தல் குழு இருக்காங்க நண்பர்கள்லாம்.
1: ம்,
0: சேகரன்ற நண்பர் இருக்காரு, பொன்னம்பலன்ற நண்பர் இருக்காரு.
1: சபாஷ்.
0: அவங்க அவங்க மூலியமா கூட போட்டு அரிசி ஆக்கி நம்மளை கூட
1: பயன்படுத்திக்கலாம்.
0: குழுவில் இது
1: பண்ணி இருந்தாலும் இடம் இருந்துச்சுன்னா நெல்லை சேமிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
0: ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ வந்து அன்புள்ள தமிழக அரசு ஒன்று அறிவிச்சுக்குது, குழு அமைச்சு சொல்லுது, 300 பேர் கொண்ட குழு ராணிப்பேட்டை மாவட்டத்தில். அதில் ஐயா வந்து நம்ம இயற்கை விவசாயி கண்டிக்கு ஜோதி ஐயா இதை பற்றி எனக்கு தகவல் சொன்னார். ம், அதில் ஷேர் இருக்கிறேன் ஐயா. நம்ம ஒரு பர்சன்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2000 ரூபா கட்டணும், நம்ம கவர்மெண்ட் 2000 ரூபா போடுது.
1: ஓஹோ.
0: அதை போட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணுறது, அப்படியே டெவலப் பண்ணிட்டு நம்மளே விற்பனை பண்ணுற மாரி அது அந்த நம்ம பொருள் அந்த இடத்த சந்தைப்படுத்துறதுல இருக்கு.
1: அதுக்காக சந்தைப்படுத்துறதுக்காக ஒரு குழு.
0: ஆமாம் ஆமாம். இது குறித்து நேற்று வந்து வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைமை திருமதி கலெக்டர் முன்னிலாம் இதுவும் நடந்தது, விவசாய கூட்டம் நடந்தது, இதை பற்றி பேசணும் நாங்கள். நானும் போயிருந்தேன் ஐயா, நான் அந்த பற்றி அது குழு பற்றி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஜேடிஆர் பேசினார், சம்பத் சார் அவர் பேர், அவர் பேசினார் இதை பற்றி. சொல்ல நீங்கள் குழுக்கெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க அப்படின்னுக்கிறேன். நான் வந்து அவங்க குழுவில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்.
1: சரிங்க சரிங்க.
0: கண்டிக்கு ஐயா ஜோதி இயற்கை விவசாயம் அவர் மூலியமாக அங்கே ஒரு 300 பேர் நான் என் வாழ்ப்பந்த சார்பாக நான் அவங்க அவங்க இதில் சேர்ந்துக்கிறேன் ஐயா. இன்னும் இதுவெல்லாம் இல்லை, ஆதார் அந்த பேங்க் சொந்த விவரங்கள்லாம் ஒன்றும் குடு சார், 8 மாதம்லேருந்து கொடுப்பேன் ஐயா.
1: இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: பேருக்கெல்லாம் சேர்த்துட்டு வந்துக்கிறாங்க. அதில் வந்து நான் இப்போ இணைஞ்சிருக்கேன் நான் அந்த குழுவில். ஏன்னா நம்ம பொருள் அங்கே போய் விற்கலாம் ஐயா, அவங்க குழுவில் அந்த 300 பேர் இதுவில் கொஞ்சம் மேலே தான் நம்ம அங்கே கிடைக்கும், லாபமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை.
1: சரி.
0: அதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு இப்போ தான் திட்டம், அந்த திட்டம் 300 பேர் குழு அமைக்க சொல்லியிருந்தேன், அந்த திட்டத்தில் சேர்ந்துக்கிறேன் ஐயா.
1: சரிங்க, ரொம்ப நல்லபடியாக நடத்துறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: ஆமாம் ஆமாம் ஐயா, அதுக்கு பொருளாளர் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க, அது அவங்க பாருங்க. நம்ம போயிட்டு வரலாம், நம்ம பொருள் இங்கிருந்து கூட எடுத்து போய் அந்த குழுவில் கொடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அந்த குழுவில் வைக்கும் போது. அது இது டெவலப் பண்றது தான், அது வேற ஒன்றும் இல்லை.
1: சரிங்க.
0: நம்ம பொருளை நம்ம அங்கே விற்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஒரு அரசாங்க எக்ஸிபிஷன் போடுறது அந்த இடத்துல கூட போய் விற்கலாம். நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. விவசாயிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
1: நிச்சயமா,
0: நல்ல விலைக்கு விற்கலாம்.
1: நல்லபடியாக செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி, வணக்கம். விவசாயிகள்லாம் இது போல் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அதை பராமரித்து நல்லபடியாக நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா விவசாயிகள் வந்து எப்பயுமே ஒன்று சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் மாற்றிட்டுருக்காங்க. அதை மாற்றுவதற்காகத்தான் இது மாதிரி குழுக்கள்லாம் அமைக்கிறாங்க. அந்த மாதிரி FPCன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, அது மாதிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் இது மாதிரி குழுக்களை வச்சு அமைச்சு அதன் மூலமாக ஒன்று சேர்ந்து தங்களுடைய விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்யலாம், அல்லது மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். எப்படி வேணும்னாலும் செஞ்சோம்னா நாம் டிக்டேட் பண்ணலாம், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய நெல், இதற்கு வந்து இதனுடைய விற்பனை விலை வந்து 1 கிலோ 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை கேட்டு வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாச்சுன்னா தான் விவசாயிகள் விவசாயம் செழிக்கும், ஜெயிக்கும். அதற்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். அதற்கு இந்த மாதிரியான குழுக்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும், வழிகாட்டுங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை. அதுக்கிடையில் ரமணி அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க வீட்டுத் தோட்டம் பற்றி. எங்கே வேணும்னாலும் வீட்டுத் தோட்டம் அமைக்கலாம், வீட்டுத் தோட்டம் இருக்கணும், அல்லது மாடியில் வச்சு அமைக்கலாம். அந்த மாதிரி மாடியிலெல்லாம் வச்சு அமைக்கும்போது அந்த சீலிங், அந்த கான்க்ரீட்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு கல் அல்லது மரக்கட்டை வச்சு அதுக்கு மேலே அந்த தொட்டியை வச்சிட்டிங்கன்னா தண்ணி இறங்காது. தண்ணி இறங்கினாலும் அதில் இறங்கிக்கும், அந்த மரக்கட்டையோ அல்லது கல்லோ உரிக்கும். கீழே கான்க்ரீட்டு நல்லபடியாக இருக்கும். அந்த கான்க்ரீட்டில் கூட ஒரு

0: நல்ல ஒயிட் கலர் பெயிண்ட்லாம் இப்போ இதுக்காகவே சீலிங் பெயிண்ட்லாம் இருக்குது, அதை போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் உங்களுடைய தொட்டி செடிகளை வச்சு தாராளமாக பராமரிக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுதான் இன்றைய கருத்து. இன்றைக்கி நிறைய நேயர்கள் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க, நல்ல பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நல்ல பல கேள்விகளை கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சீக்கிரம் முடிங்க சார், மணி ஆச்சு இல்லை சொல்கிறாங்க, முடிக்க வேண்டியது தானே.
1: நன்றிங்க ஐயா, என்னுடைய கேள்விக்கும் பதில் தந்ததுக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ்.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
3: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோமா? 8:44 பத்து நொடி ஆக போகுது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்திய அரசனுடைய ஹலோ ஃபார்மர்ஸ், விவசாயம் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவோர்
1: ரமணி விஜயராகவன்,
0: பி சரவணன். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் FM கோல்ட் 100.1. You're tuned into Western music with me, Kavya, for the night.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இப்போ கேட்கலாம் திரைகானம், வெள்ளி விழா திரைப்படத்துக்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: 100-meter event. In shooting, Isha Singh won the silver medal in the women's 25-meter pistol individual event. Parul Chaudhary won her second bronze medal at the Games, clocking 15 minutes 14.61 seconds in the women's 5,000-meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in women's 400-meter hurdles, setting a new national record in the process. India also secured a bronze medal in Kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalists Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India are currently in the 12th position in the Asian Games medal standings with a total of 45 medals comprising 4 gold, 20 silver and 21 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேயர்களே, இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: on Bronze, and that is the end of this news bulletin.
1: நேர்களே, இப்பொழுது நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது இடம்பெறும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியது.

0: அடுத்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாம்.

0: உன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
1: அடுத்து பி வி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடல்.
2: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ.

என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, சந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்ல.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எஸ்டர்டே இனாகுரேட்டட் தி கான்ஃபரன்ஸ் ஆன் பிரஹார் நேஷனல் சிட்டி பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் நியூ டெல்லி. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts and recovery and resilience through a whole of society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero tolerance policy against all forms and

தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் இருந்து என் மகன் என்ற படத்திலிருந்து பாடல்கள்.

பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நிகழ்ச்சியில் அடுத்து பரலோக சாதனமே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. பூர்வி கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

பண்பலின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஒழித்து கொண்டிருக்கும் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதி தாளம்

மாரி சரி சமசப சனி மகா கணபதி நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சாப்ப மகாமரி சரி சரி கமகாமரி சரி சரி சனி பனி பனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பதி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் இளையராஜா, படம் கண்ணாத்தாள்.
1: அம்மன் புகழ் பாட எனக்கு.

மோகமுள் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் கே ஜே ஜேசுதாஸ். பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சின்ன பொண்ணு குழுவினர், படம் சிவப்பதிகாரம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:25.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடிய பாடல் படம் தாய் மூகாம்பிகை.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி